திருக்குற துண்ணா திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா திருக்குற தத திருக்குற தா.